லம்பி லம்பி லட்டு வாடி பகம் வேலை ஜஸ்தம் வாடி தன்னே தவு ஹாத்து தாடி முனே ஜானிலே லம்பி லம்பி லட்டு வாடி பகம் மேலே ஜஸ்தம் வாடி தன்னே தவு ஹாத்து தாடி முனே ஜானிலே முனே ஜானிலே